0: Radio ITN.
1: விலாவுதே பாய் வினாடி பணாஸ் தேகாய்
2: அடகுமுரே ரலுமாவதி நில் குருல்லா சொனாலிகா அஷ்வபல பனஹக என்ஜின் தாரிதாவு அவும இந்தன தானே பகசுவின் ஹெசிரவீம நடத்துவ சா அமதர கொடாஸ் கெனிமே பகசும டூ வீல் ஃபோர் வீல் சொனாலிகா டிராக்டரே தென் திவைனு புரா அதி டிவிஎஸ் சொனாலிகா அலுவி நியோஜித்தான் வெத்தின் ராட்சணிய லியாபாதின்சிய அவுர்து ஹதரக்க சேவாவசா வகக்கிம சமக டிவிஎஸ் அக்ரி பிசினஸ் வெத்தின் சொனாலிகா டிராக்டரே மகப்புலவட்ட மகபலையாக்கு.

0: அனே மம் பலான உண்ணா மகி மெசேஜ் கியாயி கியாலா கீர கவுர் ஹரிடியானா மென்ன கியான்னே
1: மென்ன இந்த மா சேபாலிகா ஹம்பெகமு இந்தல அப்படி கால் எக்கக் தினாவா ஆதிரங்க பிக்கது கரகனமா நவரே சஞ்சீவ இன்ன ஏ வகேம தர்ஷனி இன்ன விஜித மாவே தினல கலத்துர இந்தல தம அப பாகனே இன்னே மாதல தெலினி குட் மார்னிங் வாட் அப்படி ஆதிரங்க இக்கது கரகனமா மே அஹன சிந்துவட இது பாசே அப்பிட இன்ன டிலா நிரோஷ் இன்ன ஹங்வெல் இந்தல அப்படி வாகன ஓயாவ தாதிரங்க இக்கது கரகனமா.

0: லாகாண்டா ரேடியோ ITN
1: விலவு சோச பகாய் வினாடி ஹத்தலிஸ் பகாய்
0: லாகாண்டா பிரமுர்த்தி சவசாய் தியேட்டர் பலாபுரத்து வண்ண
2: சம

0: பானை சித்தனிமனை புதுபானை
1: சத்தியாந்தையே ராத்ரி சுமதுர தர்ம தேசனைய சினசுராதா ராத்ரி நவேட்ட